0: ஒப்பாட்டு தூடா.
1: You are listening to Qatar's number one radio station. Radio Olive 106.3 FM. Jio Bindaas.